438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் சித்திரை திங்கள் 28ஆம் நாள், மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், துள்ளும் இசையருவி மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலவரும். குரலமுதம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. பொருள், ஒரு செயலின் வலிமை என்பது அவனுடைய மன வலிமையே ஆகும். மற்ற அனைத்துமே மன வலிமைக்கு பிறகுதான். மீண்டும் குரல். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற. குரல் எண்

0: தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. பினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ஸ்டேட்டிலே நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6:15 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பம்புகா நாளை முற்பகல் 11 மணிக்கு சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஹட்பே நாளை முற்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சகிப்தீப் செல்லும். சகிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பாரட்டா நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சகிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று தேசிய தொழில்நுட்ப தினம். 1998 May 11 ராஜஸ்தானின் பொக்ரானில் இந்தியா வெற்றிகரமாக அணு ஆயுத சோதனைகளை நடத்தியதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் May 11 தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இது இந்தியாவின் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் பங்களிப்பை கௌரவிக்கிறது. 2026 தேசிய தொழில்நுட்ப தினத்தின் கருப்பொருள் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான பொறுப்பான கண்டுபிடிப்பு, ரெஸ்பான்சிபிள் இன்னோவேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத். இந்த கருப்பொருள் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு தேவையான சுதேசி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றின் முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறது.
1: असली भरोसा वही है जो समय के साथ और स्ट्रांग हो जाए, जैसे आपका भरोसा मारुति सुजुकी पे. और इसी भरोसे के लिए हम आपको कहना चाहते हैं थैंक यू. स्पेशल लॉयल्टी रिवॉर्ड्स के साथ अपग्रेड करें टू द ब्रांड न्यू मारुति सुजुकी विक्टोरियस विद अ लॉयल्टी रिवॉर्ड ऑफ अप टू 30,000 और विक्टोरियस के 50,000 प्राउड ओनर्स के एक्सक्लूसिव सर्कल का हिस्सा बने.
2: ऑफर वैलिड फॉर एग्जिस्टिंग मारुति सुजुकी कस्टमर्स. TNC अप्लाई.
0: ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை. ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி 1936 June 8 நிறுவப்பட்டதிலிருந்து 2026 June 8 90 ஆண்டுகளை நிறைவு செய்து 91வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. June 8 1936 முதல் இந்தியாவில் தகவல்களை உடனுக்குடன் கொண்டு சேர்க்கும் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளது. 90வது ஆண்டு விழாவை குறிக்கும் வகையில் May 8 2026 முதல் இந்தியா முழுவதும் உள்ள ஆகாஷ்வாணி நிலையங்களில் நாடுதழுவிய கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறோம். இன்று 591 வானொலி நிலையங்களுடன் இந்தியாவின் மக்கள் தொகையில்

8% பேரை 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் சென்றடைகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷ்வாணி என்ற பெயரை பெற்ற இந்த நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் தகவல்களின் முதன்மை ஊடகமாக திகழ்கிறது. ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. நேயர்களே, விக்சித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா ஆகும். இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்தை கொண்டது. இதன் இலக்கு 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதாகும். ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானியக் குழு, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில், தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா வழிவகை செய்கிறது. நேயர்களே, தொடர்வது துள்ளும் இசையருவி. துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்போமா நேயர்களே?

நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருடா திருடி திரையிலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி பாடிய பாடல். நேயர்களே, பாடலை எழுதியவர் யுகபாரதி, இசை தீனா.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: அடுத்ததாக காவலன் திரையிலிருந்து திப்பு மற்றும் சுஜாதா பாடிய பாடல். பாடலை எழுதியவர் ப. விஜய், இசை வித்யாசாகர்.

நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நிலை நேரப்படி மாலை 5:17 நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.

0: Good night.
1: நேயர்களே, தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒன்ஸ் மோர். பாடலை பாடியவர்கள் விஜய் மற்றும் சோபா சேகர்.

நேயர்கள், இதுவரை துள்ளும் இசையறிவு நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோந்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழோந்தம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.